வீட்டில் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்

போர் அடிக்குது போராடலாம் வாங்க தோழ, யார் அடுத்தது சூப்பர் ஸ்டார் பாரு தோழ, ஊர் கிடக்குது நமக்கு என்ன வாங்க தோழ, ஹாஷ்டாக் திருக்குறள் அது என்ன தோழ, ஹாஷ்டாக் திருக்குறள் அப்படின்னா பெட்ரோல் விலை ஏறி போனா என்ன தோழ, கட்டும் வரி கூடி போனா என்ன தோழ, முட்டால் ஒரு மன்னரான என்ன தோழ, என்ன தோழ சொல்லு தோழ.

0: மாடு சேல பதபால ஆடு ஆமா போடும் வர ஆடு ஆமா போடும்
1: மரபணு மிக்ஸ் ஆகி ஜிங்கோதான் ட்ரெண்ட் ஆகி படுகுழியில தாய்மொழி துண்டாகி கங்கூலி ரன்னோடி அத தேசபக்தி.